0: முதலாளி. ஓ, மகே சல்லி. முழு கோணியமா சியமலராத்தால் திகாமரக் கட்டி கோணிய பர அறியாம மொனோ அது தியன்னு சியம்பல தியனா முதலாளி. ஏட்டாய் நட்டுய பொத்தாய் பர அறியாம. ஏ முதலாளி, மங் காரணையா காண்டது. ஆவல்ல மட வெடதியனும். எத்தகுட்ட முதலாளி, மங் சியம்பல கெனல்ல மனது. ஏனங்காய்போம் அப்படி கேவும் என்ன. மம அசோக பிரியரத்ன. අපේ වාරයේ කතා අවුරුදු.
1: හොඳයි, ඉතින් ඒ විශේෂංගයත් සමගින් අද වැඩසටහනේ අවසානයට අපි ඇවිල්ලා ඉන්නවා. ඉතින් නැවතත් හෙට දිනේදී තමයි අපි ඔබව හමු වෙන්නේ. අද වැඩසටහන ගෙනා මම දිනේෂ් ලියනගේ. ඔබ සැමට සුබ දවසක්. අයිබෝන්.